0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: பிரசாத் வெங்கட்ராமன் அவர்கள் பாடுகிறார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஷ் ராமன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். வந்தேகம் என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

0: இட்ஸ் எனி டைம் இந்தியன் மியூசிக்.
1: இப்போது
2: பிரசாத் வெங்கட்ராமன் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஷ் ராமன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். இனி நன்னு பாலிம்ப என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, மோகன ராகம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை பிரசாத் வெங்கட்ராமன் அவர்கள் பாடினார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஷ் ராமன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கடம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: நம்பிட்ட வரில்லா கல்யாணி ராகம் மிஸ்ர சாப்புதாளம் புரந்தரதாசு கீர்த்தனா.
1: Now listen to a composition of புரந்தரதாசா. நம்பி கெட்டவரில்லா என் கல்யாணி செட்டு மிஸ்ர சாப்புதாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: சுப்புலட்சுமி சுவாமிநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக சந்தான ராமசுவாமின் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் ஹிந்தோள வசந்தம், ஆதி தாளம்.

0: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
2: சுப்புலட்சுமி சுவாமிநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி அந்தகண, புரந்தரதாசர் தேவர்நாமா, பாகியஸ்ரீ ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

0: சுப்புலட்சுமி சுவாமிநாதன் அவர்களின் பாட்டு கேட்டோம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

இனி மாபால வெலசிக தியாகராஜர் கீர்த்தனை அசாவேரி ராகம் ஆதி தாளம். லிசன் நவ் டு மாபால வெலசிக கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜ்.

இனி கதைய கதைய நாராயண தீர்த்தர் தரங்கம் கல்யாணி ராகம் மிஸ்ர சாப்புதாளம் லிசன் நவ் டு கதைய கதைய நாராயண தீர்த்தர் தரங்கம் இன் ராக் கல்யாணி செட் டு மிஸ்ர சாப்புதாள்

0: இனி வினதாசுத வாகன தியாகராஜர் கீர்த்தனை ஜெயந்த சேனா ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு வினதாசுத வாகன செயின்ட் தியாகராஜாஸ் காம்போசிஷன் இன் ராக் ஜெயந்த சேனா செட் டு ஆதிதாள்.
1: வினதாசுத வாகன.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி கே ஜெயராமன் அவர்களின் பாட்டு. டி ருக்மணி அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம், கானாடு காத்தான் எம் ராஜாராமன் அவர்கள் கஞ்சீரா. திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீ டி கே ஜெயராமன். He is accompanied by Srimati T. Rukmani on the violin, Umayalpuram Shri K. Shivaraman on the mridangam, and Kanadu Kathan Shri M. Rajaraman on the kanjira. Ini Maa Mayura, Mayuram Viswanatha Sastri Padal, Bilahari Ragam Adithalam. Listen now to Maa Mayura, composed by Mayuram Viswanatha Sastri, in Rag Bilahari, set to Adithal.

தரை குமணி அவர் துதி கவளசீரா தரி குமடி அவர் துதி கவளசீலா தரி குமடி அவர் துதி கவளசீலா

நேயர்கள் இதுவரை கேட்டது டி கே ஜெயராமன் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் டி ருக்மணி அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம், கானாடு காத்தானேம் ராஜாராமன் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a vocal recital by Shri D. K. Jayaraman. He was accompanied by Srimati T. Rukmani on the violin, Umayalpuram Shri K. Shivaraman on the mridangam, and Kanadu Kathan Shri M. Rajaraman on the kanjira. This program was contributed by All India Radio Trichirapalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.

சிற்றும் விழிச்சுடர்த்தார். ராகமாலிகா ரூபகதாளம். நெக்ஸ்ட் இஸ் ராகமாலிகா செட்டு ரூபகதாளா சிற்றும் விழிச்சுடர்த்தான்.

வெள்ளை தாமரை பீம் பிளஸ் ராகம் ஆதிதாளம் நெக்ஸ்ட் இஸ் இன் பீம் பிளஸ் ராகா வெள்ளை தாமரை ஆதிதாளா

தக தக தக தக தக இன்ட்ரோ சிவசக்தி ராகம் ஆதி தாளம் லாஸ்ட் ஐட்டம் ஆஃப் திஸ் கன்சர்ட் இஸ் இன் ராகா சிவசக்தி செட் டு ஆதி தாள தக தக தக தக தக இன்ட்ரோ.